0: తండాచే
1: సూపర్ మచ్చి
0: எங்க வீட்டு தங்கத்திலே உங்க கையில தந்தாச்சு
1: சூப்பர் மச்சே.